0: அரைக்கிலும் பொடிக்கலும் ஈஸியாகுதா த்ரீ ஜா மிக்சிகள் இப்போ வெறும் 1990 ரூபாய் முதல் கண்ணங்கண்டியில்.
1: ISI மார்க்கோடு கூடிய கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 2490 ரூபாய் முதல் கண்ணங்கண்டியில்.
2: ചൊവ്വ വ്യാഴം ശനി രാവിലെ 8:23
3: ഡോക്ടർ പ്രിൻസ് ഈപ്പൻസ് ആക്സസ് കണ്ണാശുപത്രി ശങ്കരയ്യ റോഡ് തൃശൂർ. ഇന്നത്തെ ചോദ്യവും ഉത്തരവും ഐ കെയർ യു ക്യാൻ ട്രസ്റ്റ്.